பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமோர த்வந்தாதீதம் ககனசத்ருஷம் தஸ்மஸ்யாதி லக்ஷம் ஏகம் அநித்யம் அவிமலச்சலம் சர்வதிசாக்ஷிபூதம் பாவாதீதம் அத்ரிகுணரஹிதம் சத்குரு தம் நமாம்யம். அதக்புரிஜி மகாதேவ கி, தேவாதி தேவ் சிவ ஸ்வரூப் தேவ்புரிஜி மகாதேவ கி, ஆராதி பகவான் ஸ்ரீ தீப் நாராயண் மகாபிரபு ஜி கி, ஆராதி சத்குருதேவ் இந்து தரம் சம்ராட் ஸ்ரீ சுவாமி மாதவானந்த்புரிஜி மகாராஜ் கி, சனாதன தர்ம கி, பக்த ஔர் பகவான் கி ஜெய். ஆராத்ய குருதேவ் கே சபி பரம் பக்த தர்ம பிரேமி சஜ்ஜனோ, ஆஜ் கா தின் படா ஹீ சுப் தின் ஹை. குரு பூனம் கா பர்வ, ஆப் சபி கோ ஓம் ஸ்ரீ அலக்பூரி ஜி சித்தபீட பரம்பரா கி ஓர்